0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆண்டோர் வாக்கு.

0: ஆன்றோர் வாக்கு என்ற இந்த சிந்தனை தொடரிலே இன்று உங்களுக்கு முன்னால் ஒரு சிறிய சிந்தனையை படைக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்விலே எல்லாருமே நல்லவர்களாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் பல நேரங்களிலே அத்தகைய ஒரு நல்லவராக நம்மால் வாழ முடியாமற் போகிறது. அலெக்சாண்டர் செசில் என்ற ஒரு அறிஞர் இப்படி சொல்லுகிறார், டூ நோ சென்ஃபுல் ஆக்ஷன், ஸ்பீக் நோ ஆங்கிரி வேர்ட், யூ பிலாங் டு ஜீசஸ், ஏ சைல்ட் ஆஃப் த லார்ட். அதாவது, பாவச்செயல் எதுவும் செய்யாதே, கோபமான சொல்லை சொல்லாதே, நீ இயேசுவுக்கு உரியவன், நீ ஆண்டவரின் பிள்ளை. உலகத்தில் இருக்கின்ற எல்லா மதங்களுமே கடவுள் நம் தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உண்மையை வலியுறுத்துகின்றன. மனிதர் ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளையாக வாழ வேண்டுமென்றால் அந்த கடவுளின் இயல்புக்கு ஏற்ற செயல்களை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அந்த நிலையிலே அலெக்சாண்டர் செசில், நாம் கடவுளின் பிள்ளைகளாக இயேசுவுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ இரண்டு காரியங்களை தவிர்க்கும்படி நமக்கு சொல்லுகின்றார். பாவச்செயல் எதுவும் செய்யாதே, கோபமான சொல்லை சொல்லாதே. நண்பர்களே, யாருமே விரும்பி பாவச்செயல்களை செய்வதில்லை பொதுவாக. ஆனால் சூழ்நிலை காரணமாக அல்லது நம் சுயநிலையை நாம் மறந்த நேரங்களில், பிறருடைய கட்டாயத்தினாலே, ஏதோ ஒரு காரணத்தினாலே நாம் பாவச்செயல்களை, அதாவது தவறான செயல்களை நம்முடைய வாழ்விலே செய்கின்றோம். அப்படி நாம் செய்யும் போதெல்லாம் கடவுள் நம் தந்தை, நான் அவரது பிள்ளை என்ற அந்த நிலையை நாம் இழந்து விடுகின்றோம். எனவே இவர் சொல்லுகிறார், பாவச்செயல் எதுவும் செய்யாதே. இரண்டாவது, கோபமான சொல்லை சொல்லாதே. நண்பர்களே, கோபம் என்பது தன்னிலே தவறான ஒன்று அல்ல. ஏனென்றால் மனிதனுக்கு இருக்கின்ற எல்லா உணர்ச்சிகளைப் போல கோபம் என்பதும் ஒரு உணர்ச்சி. ஆனால் அந்த கோபம் என்ற அந்த உணர்வை நாம் பயன்படுத்தி கொண்டு அடுத்தவர்களை தவறாக பேசுவதும், அடுத்தவர்களுக்கு எதிராக பல செயல்களை செய்வதும், நாம் செய்கின்ற செயல்கள் அவற்றுக்கு நாம் தான் பொறுப்பு. இயேசுவுக்கு உரியவர்களாகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் வாழ நாம் முயற்சி எடுப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. ஜூன் 24 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். கோட்பாடு, அமைப்பு, விதி தொகுப்பு, மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொதுசங்க ஆவணத்தில், திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்க ஆவணத்தை பற்றிய சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். உடல் ஒன்றுதான், ஆனால் அதற்கு பல உறுப்புகள் உள்ளன. உடலின் உறுப்புகள் பலவாக இருந்தாலும் அவை அனைத்தும் சேர்ந்து ஒரே உடலாக இருக்கின்றன. அதே போலவே கிறிஸ்துவும் இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் அந்த உடலின் தனித்தனி உறுப்புகளாக இருக்கிறார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார்.
2: Le catechesi sui documenti del Concilio Vaticano II, oggi in particolare sulla Costituzione Sacrosanctum Concilium, sulla liturgia. Quando Sant'Agostino vuole spiegare ai nuovi battezzati il mistero del corpo di Cristo, riprende il passo di San Paolo che abbiamo ascoltato. Voi siete corpo di Cristo, e ognuno secondo la propria parte sue membra. E aggiunge: è il vostro mistero che ricevete, a ciò che siete voi rispondete amen, e la vostra risposta è come la vostra firma. vi si dice il corpo di Cristo e voi rispondete Amen. Siate dunque membro del corpo di Cristo, perché il vostro Amen sia vero. Siate ciò che vedete e ricevete ciò che siete. Subito dopo aver rievocato l'ultima cena di Gesù, la Costituzione sulla liturgia parla dell'Eucaristia con questi accenti agostiniani. Per i cristiani, prendere parte alla mensa del Signore significa infatti essere formati dalla parola di Dio, ristorarsi alla mensa del corpo del Signore, rendere grazie a Dio. E ricevendolo nella sua parola e nell'Eucaristia, che diventiamo ciò che riceviamo. Diventiamo il corpo di cui il capo è il Cristo risorto, assiso alla destra del Padre, il quale ci prepara un posto nei cieli. L'Eucaristia è così il sacramento del regno che viene.
1: அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். புனித அகுஸ்தினார் புதிதாக ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடலின் மறைபொருளை விளக்கும் போது புனித பவுலின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டுகிறார். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் உறுப்புகள். பின்னர் அவர் கூறியிருக்கிறார், ஒவ்வொருவரும் அதன் உறுப்புகள் என்று அவர் கூறுகிறார். நீங்கள் பெறுவது உங்கள் சொந்த மறைபொருளையே. கிறிஸ்துவின் உடல் என்று சொல்லப்படும்போது நீங்கள் ஆமேன் என்று பதிலளிக்கிறீர்கள். ஆகவே உங்கள் ஆமேன் உண்மையானதாக இருக்க கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாக இருங்கள். நீங்கள் காணும் கிறிஸ்துவின் மறை உடலாகவே வாழுங்கள். நீங்கள் வாழும் அந்த உண்மையையே நற்கருணையில் பெற்றுக்கொள்கிறீர்கள். இறுதி ராவுணவை நினைவு கூர்ந்த பின்னர் திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்க ஆவணம் திருப்பலியை இதே அகுஸ்தினாரின் எண்ணங்களோடு விளக்குகிறது. கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவரின் திருவிருந்தில் பங்கேற்பது என்பது இறை வார்த்தையால் உருவாக்கப்படுதல், ஆண்டவரின் திருவுடல் என்னும் உணவு மேசையில் ஊட்டமளிக்கப்படுதல், இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் என்பதாகும். இறை வார்த்தையாலும் நற்கருணையாலும் கிறிஸ்துவோடு ஒன்றுபடும் நாம் அவரை போன்றவர்களாக மாற்றப்படுகிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தலைவராக கொண்ட திரு அவை என்னும் அவரது மறை உடலின் உறுப்பினர்களாக நாம் வளர்கிறோம். எனவே திருப்பலியில் வரவிருக்கும் இறையாட்சியின் அருள் அடையாளமாகும் அது விண்ணகத் தாயகத்தை நோக்கி செல்லும் நமது பயணத்தின் உணவாகும். இறைவன் எல்லாவற்றிலும் எல்லாமாயிருப்பார் என்ற நாளை நோக்கி அது நம்மை வழிநடத்துகிறது. திருப்பலியில் குரு மட்டுமல்ல, முழு திரு அவையும் அவரோடு இணைந்து பலியை ஒப்புக் கொடுக்கிறது. இந்த அர்த்தத்தில் திருப்பலி கிறிஸ்துவின் ஆன்மீக பலியாகும். அது இறைவனோடும் ஒருவரோடு ஒருவர் ஒன்றிணைப்பதற்கான பாதையாகும். இதன் மூலம் கிறிஸ்தவர்கள் தங்களையே இறைவனுக்கு காணிக்கையாகவும் நாளுக்கு நாள் இறைவனுடனும் பிறருடனும் ஆழமான ஒற்றுமையில் வளரவும் கற்றுக்கொள்கிறார்கள். திருப்பலி ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கை முறையை பின்பற்ற நம்மை அழைக்கிறது. தன்னையே தாராளமாக அர்ப்பணித்த அவரது வாழ்வு ஒற்றுமையை உருவாக்கும் சக்தியாக விளங்குகிறது. இன்றைய உலகிலும் குடும்பங்களிலும் சமூகங்களிலும் நம் உள்ளங்களிலும் உருவாகும் பிளவுகளுக்கு எதிரான வலிமையான மருந்தாக அது அமைகிறது. அன்புக்குரியவர்களே, திருப்பலியில் பங்கேற்கும் போது நாம் இறை வார்த்தையை கேட்கவும் ஆண்டவரின் திருவிருந்தில் பங்கேற்கவும் அழைக்கப்படுகிறோம். இறை வார்த்தை வழிபாடும் நற்கருணை வழிபாடும் திருப்பலியின் இரு பகுதிகள் என்றாலும் அவை பிரிக்க முடியாத ஒரே வழிபாட்டு செயலாகும். இறை வார்த்தை என்பது வெறும் அறிவை பெறுவதற்கான கருவி அல்ல, அது உயிருள்ளதும் செயலாற்றுவதுமான இறைவனின் வார்த்தையாகும். அந்த வார்த்தை நம்மை பாவத்திலிருந்து புதிய வாழ்விற்கு வழிநடத்துகிறது. நற்கருணையும் மறை நூலும் ஒன்றையொன்று விளக்குகின்றன. நற்கருணை மறைநூலை புரிந்து கொள்ள உதவுகிறது. மறைநூல் நற்கருணையின் மறைப்பொருளை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் இறை மக்கள் இறைவார்த்தையின் வளமான செல்வத்தை அதிகமாக பெறுவதற்காக மறைநூலின் பொக்கிஷங்களை விரிவாக திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது.

0: திரு அவைக்கு தமது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் நினைவாக கையளிக்கவும் விரும்பினார். அது அன்பின் அருள் அடையாளம், ஒற்றுமையின் அடையாளம், அன்பின் பிணைப்பு, பாஸ்கா விருந்து, அதில் கிறிஸ்து பெறப்படுகிறார், ஆன்மா அருளால் நிரப்பப்படுகிறது, எதிர்கால மகிமையின் உறுதியும் அளிக்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறை வாழ்வின் ஊற்றிலிருந்து நம்பிக்கையோடு பருகுவோம். நாம் கொண்டாடும் இந்த மறைப்பொருள் நம்மை மாற்றியமைக்க அனுமதிப்போம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
1: செய்திகள். எழுத்து என்பது உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு செயலாகும் என்றும், அது நாம் யார், எதை நம்புகிறோம், எதற்காக நம்பிக்கை கொள்கிறோம், நாம் கனவு காணும் எதிர்காலம் என்ன என்பதை காட்டுகிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 24 புதனன்று 1926 நிறுவப்பட்ட வத்திக்கான் பதிப்பகத்தின் 100 விழாவையொட்டி உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த எழுத்தாளர்களை திருத்தந்தை புனித 6 அரங்கத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, நூல்கள் மற்றும் எழுத்தின் முக்கியத்துவத்தை சிந்திக்க இது ஒரு சிறப்பான தருணம் என்றும், எழுத்தாளர்கள் தங்கள் பல்வேறு மொழிகளாலும் பாணிகளாலும் சமூகத்திற்கு ஆசிரியர்களாகவும் முன்மாதிரிகளாகவும் விளங்குகின்றனர் என்றும் குறிப்பிட்டார். உண்மை என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு எல்லை அல்ல, பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நன்மை என்று வலியுறுத்திய திருத்தந்தை, இலக்கியம் மனித அனுபவங்களின் முழு பரப்பையும் தன்னுள் கொண்டுள்ளது என்றும், பிறரின் கண்கள் வழியாக உலகை பார்க்க உதவுவதால் இரக்கம், கருணை, பகிர்வு மற்றும் சகோதர உணர்வை வளர்க்கிறது என்றும் எடுத்துக்காட்டினார். உண்மையை தேடும் இந்த பயணத்தில் இறைவனோடும் அயலாரோடும் நடத்தும் நேர்மையான உரையாடல்களில் உண்மை நமக்கு வெளிப்படுகிறது என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். மேலும், கதாபாத்திரங்களை உருவாக்கும் எழுத்தாளர்கள் மனித வாழ்க்கையின் பல்வேறு பரிணாமங்களை வாசகர்கள் அனுபவிக்க வழிவகுக்கின்றனர் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, மனித வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை தேடும் எழுத்து இறைவனின் இருப்பை உணரச் செய்கிறது என்றும், மனிதர்களின் கதைகள், உறவு மற்றும் வாழ்வனுபவங்கள் வழியாக இறைவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்றும் எடுத்துக்காட்டினார். இறுதியாக, எங்களுக்கு நீங்கள் தேவை என்று புனித 6 கூறியதை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, சமரசம், நட்பு, சந்திப்பு மற்றும் அமைதியின் விதைகளை விதைக்கும் பணியை எழுத்தாளர்கள் தொடர வேண்டும் என்று ஊக்குவித்து, அவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் திருத்தூது ஆசிரை வழங்கி தனது உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார்.
2: திருப்பலியின் போது அருள் பணியாளர்கள் மற்றும் திருத்தொண்டர்கள் மட்டுமே மறைவுரை நிகழ்த்த முடியும் என்பதை வழிபாட்டு முறை மற்றும் திருவருள் சாதன ஒழுங்குமுறைக்கான திருப்பிடத்துறை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஜூன் 17 புதனன்று ஜெர்மனி ஆயர் பேரவையின் தலைவரான ஆயர் ஹைனர் வில்மர் அவர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், திருப்பலியின் போது மறையுறைக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட பொது நிலையினர் ஒருவர் மறையுரையாற்ற அனுமதி கோரி ஜெர்மானிய ஆயர்கள் விடுத்த வேண்டுகோளை திருப்பிடத்துறை நிராகரித்துள்ளது. இந்த முன்மொழிவுக்கு பின்னால் உள்ள மெய்ப்பு பணி சார்ந்த அக்கறைகளை அங்கீகரிக்கும் அதே வேளையில், மறையுறை என்பது வெறும் ஒழுங்குமுறை சார்ந்த விடயம் மட்டுமல்ல, அது திருவழிபாட்டு முறையில் இயல்பிலேயே வேரூன்றியுள்ளது என்று திருப்பீடம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும், இறைவார்த்தை வழிபாட்டின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கும் மறையுரை நற்செய்தி அறிவிப்புக்கும், திருநிலைப்படுத்தப்பட்ட பணியாளர்களுக்கு திருவருள் சாதனம் வழியாக ஒப்படைக்கப்பட்ட போதிக்கும் பணிக்கும் நெருக்கமான தொடர்புடையது என்றும் திருப்பிடத்துறை தெரிவித்துள்ளது. நற்கருணை கொண்டாடத்தின் போது இறைவார்த்தையை அறிவிப்பது திருநிலைப்படுத்தப்பட்ட பணியாளர்களின் அருள் சாதன பணியிலிருந்தும், இறைவார்த்தைக்கும் அருள் சாதனத்திற்கும் இடையிலான ஒற்றுமையிலிருந்தும் பிரிக்க முடியாதது என்றும் திருப்பிடம் வலியுறுத்தியுள்ளது. மறைவுரைகளின் மெய்ப்பு பணி செயல்திறனை மேம்படுத்த அருள் பணியாளர்களுக்கு தொடர் பயிற்சி அளிக்க ஊக்குவித்த அந்த கடிதம், திரு அவை சட்டத்திற்கு உட்பட்டு திருப்பலிக்கு வெளியே பல்வேறு சூழல்களில் பொதுநிலை நம்பிக்கையாளர்கள் நற்செய்தியை அறிவிக்கவும் போதிக்கவும் முடியும் என்பதையும் குறிப்பிட்டுள்ளது.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் தலைமையில் ஜூன் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் இடம்பெறவுள்ள கர்தினால்களுக்கான சிறப்பு கூட்டத்திற்கான நிகழ்ச்சி நிரலை திருப்பிட செய்தி தொடர்பகம் வெளியிட்டுள்ளது. உலகெங்கும் நிலவும் மோதல்கள், அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகள், நல்லிணக்கத்தை மேம்படுத்துதல் மற்றும் நற்செய்தி அறிவிப்பில் திரு அவையின் பங்கு உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. ஜபம், மௌனம், சிந்தனை, குழு விவாதங்கள் மற்றும் பொது அமர்வுகள் கொண்ட ஆயர் மாமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கர்தினால்கள் 20 குழுக்களாக பிரிந்து பணியாற்றுவார்கள் என்றும், கூட்டம் முழுவதும் இரகசியத்தன்மையை பேணுவார்கள் என்றும் திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. வரும் ஜூன் 26 வெள்ளி என்று புனித பேதுரு பெருங்கோவிலில் இடம்பெறும் திருப்பலியுடன் தொடங்கும் இந்த கூட்டத்தில் 4 சிந்தனை அமர்வுகள் இடம்பெறும். முதல் அமர்வானது, நாம் எந்த மாதிரியான உலகில் நற்செய்தியை அறிவிக்க

0: சந்திக்கப்பட்டுள்ளோம் என்ற தலைப்பிலும், இரண்டாவது அமர்வு அதிகார கலாச்சாரம் மற்றும் அன்பின் நாகரிகம் குறித்தும் திரு அவை தலைவர்கள் சிந்திக்க உள்ளனர். ஜூன் 27 சனிக்கிழமை அன்று சமூக பிளவுகள் மற்றும் உள்ளூர் மற்றும் உலகளாவிய திரு அவைகளின் பங்கு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி பொதுநலனை உருவாக்குதல் என்ற தலைப்பில் விவாதங்கள் தொடரும். இறுதி அமர்வில் ஆயர் மாமன்றத்தின் செயல்பாடுகள் மற்றும் 2027 முதல் 2028 ஆண்டுகளுக்கான ஆயர் மாமன்ற கூட்டங்களுக்கான தயாரிப்புகள் குறித்து விவாதம் இடம்பெறும்.
1: பன்முகத்தன்மை என்பது அச்சுறுத்தலாக அல்லாமல் மனித வளத்தின் ஊற்றாக கருதப்பட வேண்டும் என்று கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்காடு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜூன் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் ரோமில் உள்ள புனித தாமஸ் அக்வினாஸ் பாப்பிரை பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற ஐரோப்பாவில் பௌத்தர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், சமணர்கள் மற்றும் சீக்கியர்கள் உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் மூலம் சகோதரத்துவத்தை உருவாக்குதல் என்ற தலைப்பிலான இருநாள் மாநாட்டில் உரையாற்றிய போது கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்காடு அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். பல்வேறு மத சமூகங்களுக்கிடையேயான உரையாடல், ஒத்துழைப்பு மற்றும் அனுபவ பரிமாற்றங்கள் மூலம் சகோதரத்துவ பிணைப்பை வலுப்படுத்துவதே இந்த நிகழ்வின் நோக்கமாகும். இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய பல்சமய உரையாடலுக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்காடு அவர்கள் குறிப்பாக போர்கள், வன்முறை, பாகுபாடு மற்றும் வெறுப்பு நிறைந்த உலகில் சகோதரத்துவம் பெரும்பாலும் ஒரு கற்பனையான லட்சியமாகவே பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிட்டார். 1986 ஆண்டில் புனித இரண்டாம் ஜான்பால் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட அசிசியின் ஊக்கம் முயற்சியை எடுத்துக்காட்டிய கர்தினால் கூவக்காடு அவர்கள் புனித பிரான்சிஸ் அசிசி உலகளாவிய சகோதரத்துவத்தின் நிலையான முன்மாதிரியாக விளங்குகிறார் என்று குறிப்பிட்டார். உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் மூலம் உறவுகளை உருவாக்க வேண்டும் என்ற திருத்தந்தை 14 லியோ அவர்களின் அழைப்பை பற்றி சிந்தித்த கர்தினால் கூவக்காடு அவர்கள் சகோதரத்துவம் என்பது கருத்து வேறுபாடுகளை ஒருவரோடு ஒருவர் இணைந்து மேன்மை பெறுவதற்கான வாய்ப்புகளாக மாற்றும் திறன் கொண்ட ஒரு வாழ்வியல் உண்மை என்று வலியுறுத்தினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.

0: ஆன்றோர் வாக்கு என்ற இந்த சிந்தனை தொடரிலே இன்று உங்களுக்கு முன்னால் ஒரு சிறிய சிந்தனையை படைக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்விலே எல்லாருமே நல்லவர்களாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் பல நேரங்களிலே அத்தகைய ஒரு நல்லவராக நம்மால் வாழ முடியாமற் போகிறது. அலெக்சாண்டர் செசில் என்ற ஒரு அறிஞர் இப்படி சொல்லுகிறார், டூ நோ சென்ஃபுல் ஆக்ஷன், ஸ்பீக் நோ ஆங்கிரி வேர்ட், யூ பிலாங் டு ஜீசஸ், எ சைல்ட் ஆஃப் த லார்ட். அதாவது, பாவச்செயல் எதுவும் செய்யாதே, கோபமான சொல்லை சொல்லாதே, நீ இயேசுவுக்கு உரியவன், நீ ஆண்டவரின் பிள்ளை. உலகத்தில் இருக்கின்ற எல்லா மதங்களுமே கடவுள் நம் தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உண்மையை வலியுறுத்துகின்றன. மனிதர் ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளையாக வாழ வேண்டுமென்றால் அந்த கடவுளின் இயல்புக்கு ஏற்ற செயல்களை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அந்த நிலையிலே அலெக்சாண்டர் செசில், நாம் கடவுளின் பிள்ளைகளாக இயேசுவுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ இரண்டு காரியங்களை தவிர்க்கும்படி நமக்கு சொல்லுகின்றார். பாவச்செயல் எதுவும் செய்யாதே, கோபமான சொல்லை சொல்லாதே. நண்பர்களே, யாருமே விரும்பி பாவச்செயல்களை செய்வதில்லை பொதுவாக. ஆனால் சூழ்நிலை காரணமாக அல்லது நம் சுயநிலையை நாம் மறந்த நேரங்களில் பிறருடைய கட்டாயத்தினாலே ஏதோ ஒரு காரணத்தினாலே நாம் பாவச்செயல்களை, அதாவது தவறான செயல்களை நம்முடைய வாழ்விலே செய்கின்றோம். அப்படி நாம் செய்யும் போதெல்லாம் கடவுள் நம் தந்தை, நான் அவரது பிள்ளை என்ற அந்த நிலையை நாம் இழந்து விடுகின்றோம். எனவே இவர் சொல்லுகிறார், பாவச்செயல் எதுவும் செய்யாதே. இரண்டாவது, கோபமான சொல்லை சொல்லாதே. நண்பர்களே, கோபம் என்பது தன்னிலே தவறான ஒன்று அல்ல. ஏனென்றால் மனிதனுக்கு இருக்கின்ற எல்லா உணர்ச்சிகளைப் போல கோபம் என்பதும் ஒரு உணர்ச்சி. ஆனால் அந்த கோபம் என்ற அந்த உணர்வை நாம் பயன்படுத்தி கொண்டு அடுத்தவர்களை தவறாக பேசுவதும் அடுத்தவர்களுக்கு எதிராக பல செயல்களை செய்வதும் நாம் செய்கின்ற செயல்கள், அவற்றுக்கு நாம் தான் பொறுப்பு. இயேசுவுக்கு உரியவர்களாகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் வாழ நாம் முயற்சி எடுப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. ஜூன் 24 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். கோட்பாடு, அமைப்பு, விதி தொகுப்பு, மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொதுசங்க ஆவணத்தில், திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்க ஆவணத்தை பற்றிய சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். உடல் ஒன்றுதான், ஆனால் அதற்கு பல உறுப்புகள் உள்ளன. உடலின் உறுப்புகள் பலவாக இருந்தாலும் அவை அனைத்தும் சேர்ந்து ஒரே உடலாக இருக்கின்றன. அதே போலவே கிறிஸ்துவும் இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் அந்த உடலின் தனித்தனி உறுப்புகளாக இருக்கிறார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார்.
2: Le catechesi sui documenti del Concilio Vaticano II, oggi in particolare sulla Costituzione Sacro Sanctum Concilium, sulla liturgia. Quando Sant'Agostino vuole spiegare ai nuovi battezzati il mistero del corpo di Cristo, riprende il passo di San Paolo che abbiamo ascoltato. Voi siete corpo di Cristo, e ognuno secondo la propria parte sue membra. E aggiunge, è il vostro mistero che ricevete, a ciò che siete voi rispondete Amen, e la vostra risposta è come la vostra firma. vi si dice il corpo di Cristo e voi rispondete Amen. Siate dunque membro del corpo di Cristo, perché il vostro Amen sia vero. Siate ciò che vedete e ricevete ciò che siete. Subito dopo aver rievocato l'ultima cena di Gesù, la Costituzione sulla liturgia parla dell'Eucaristia con questi accenti agostiniani. Per i cristiani, prendere parte alla mensa del Signore significa infatti essere formati dalla parola di Dio, ristorarsi alla mensa del corpo del Signore, rendere grazie a Dio. E ricevendolo nella sua parola e nell'Eucaristia, che diventiamo ciò che riceviamo. Diventiamo il corpo di cui il capo è il Cristo risorto, assiso alla destra del Padre, il quale ci prepara un posto nei cieli. L'Eucaristia è così il sacramento del regno che viene.
1: அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். புனித அகுஸ்தினார் புதிதாக ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடலின் மறைபொருளை விளக்கும் போது புனித பவுலின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டுகிறார். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் உறுப்புகள். பின்னர் அவர் கூறியிருக்கிறார், ஒவ்வொருவரும் அதன் உறுப்புகள் என்று அவர் கூறுகிறார். நீங்கள் பெறுவது உங்கள் சொந்த மறைபொருளையே. கிறிஸ்துவின் உடல் என்று சொல்லப்படும்போது நீங்கள் ஆமீன் என்று பதிலளிக்கிறீர்கள். ஆகவே உங்கள் ஆமீன் உண்மையானதாக இருக்க கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாக இருங்கள். நீங்கள் காணும் கிறிஸ்துவின் மறை உடலாகவே வாழுங்கள். நீங்கள் வாழும் அந்த உண்மையையே நற்கருணையில் பெற்றுக்கொள்கிறீர்கள். இறுதி ராவுணவை நினைவு கூர்ந்த பின்னர் திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்க ஆவணம் திருப்பலியை இதே அகுஸ்தினாரின் எண்ணங்களோடு விளக்குகிறது. கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவரின் திருவிருந்தில் பங்கேற்பது என்பது இறை வார்த்தையால் உருவாக்கப்படுதல், ஆண்டவரின் திருவுடல் என்னும் உணவு மேசையில் ஊட்டமளிக்கப்படுதல், இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் என்பதாகும். இறை வார்த்தையாலும் நற்கருணையாலும் கிறிஸ்துவோடு ஒன்றுபடும் நாம் அவரை போன்றவர்களாக மாற்றப்படுகிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தலைவராக கொண்ட திரு அவை என்னும் அவரது மறை உடலின் உறுப்பினர்களாக நாம் வளர்கிறோம். எனவே திருப்பலியில் வரவிருக்கும் இறையாட்சியின் அருள் அடையாளமாகும் அது விண்ணகத் தாயகத்தை நோக்கி செல்லும் நமது பயணத்தின் உணவாகும். இறைவன் எல்லாவற்றிலும் எல்லாமாயிருப்பார் என்ற நாளை நோக்கி அது நம்மை வழிநடத்துகிறது. திருப்பலியில் குரு மட்டுமல்ல, முழு திரு அவையும் அவரோடு இணைந்து பலியை ஒப்புக்கொடுக்கிறது. இந்த அர்த்தத்தில் திருப்பலி கிறிஸ்துவின் ஆன்மீக பலியாகும். அது இறைவனோடும் ஒருவரோடு ஒருவர் ஒன்றிணைப்பதற்கான பாதையாகும். இதன் மூலம் கிறிஸ்தவர்கள் தங்களையே இறைவனுக்கு காணிக்கையாகவும் நாளுக்கு நாள் இறைவனுடனும் பிறருடனும் ஆழமான ஒற்றுமையில் வளரவும் கற்றுக்கொள்கிறார்கள். திருப்பலி ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கை முறையை பின்பற்ற நம்மை அழைக்கிறது. தன்னையே தாராளமாக அர்ப்பணித்த அவரது வாழ்வு ஒற்றுமையை உருவாக்கும் சக்தியாக விளங்குகிறது. இன்றைய உலகிலும், குடும்பங்களிலும், சமூகங்களிலும், நம் உள்ளங்களிலும் உருவாகும் பிளவுகளுக்கு எதிரான வலிமையான மருந்தாக அது அமைகிறது. அன்புக்குரியவர்களே, திருப்பலியில் பங்கேற்கும் போது நாம் இறை வார்த்தையை கேட்கவும் ஆண்டவரின் திருவிருந்தில் பங்கேற்கவும் அழைக்கப்படுகிறோம். இறை வார்த்தை வழிபாடும் நற்கருணை வழிபாடும் திருப்பலியின் இரு பகுதிகள் என்றாலும் அவை பிரிக்க முடியாத ஒரே வழிபாட்டு செயலாகும். இறை வார்த்தை என்பது வெறும் அறிவை பெறுவதற்கான கருவி அல்ல, அது உயிருள்ளதும் செயலாற்றுவதுமான இறைவனின் வார்த்தையாகும். அந்த வார்த்தை நம்மை பாவத்திலிருந்து புதிய வாழ்விற்கு வழிநடத்துகிறது. நற்கருணையும் மறை நூலும் ஒன்றையொன்று விளக்குகின்றன. நற்கருணை மறைநூலை புரிந்து கொள்ள உதவுகிறது. மறைநூல் நற்கருணையின் மறைப்பொருளை விளைச்சமிட்டு காட்டுகிறது. இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் இறை மக்கள் இறை வார்த்தையின் வளமான செல்வத்தை அதிகமாக பெறுவதற்காக மறைநூலின் பொக்கிஷங்களை விரிவாக திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. அதற்கான பலனாக திருவழிபாட்டிற்கான வாசக நூல் உருவாக்கப்பட்டது. அதில் திருவழிபாட்டில் பயன்படுத்தப்படும் அனைத்து மறைநூல் வாசகங்களும் தொகுக்கப்பட்டுள்ளன. திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்க 2 அதிகாரம் திரு அவை தந்தையரிடமிருந்து இன்று வரை பாய்ந்து வரும் திரு அவை மரபின் பெரும் நதியை நினைவூட்டுகிறது. அது கூறுகிறது, நம் மீட்பரான இயேசு கிறிஸ்து தாம் ஒப்படைக்கப்பட்ட அந்த இரவில் தமது உடலையும் இரத்தத்தையும் நற்கருணை வழியாக நிறுவினார். இதன் மூலம் சிலுவை பலியை தாம் மீண்டும் வரும் வரை காலம் முழுவதும் நிலைநிறுத்தவும் தமது அன்பு மனவாட்டியான திரு அவைக்கு தமது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் நினைவாக கையளிக்கவும் விரும்பினார். அது அன்பின் அருள் அடையாளம், ஒற்றுமையின் அடையாளம், அன்பின் பிணைப்பு, பாஸ்கா விருந்து, அதில் கிறிஸ்து பெறப்படுகிறார், ஆன்மா அருளால் நிரப்பப்படுகிறது, எதிர்கால மகிமையின் உறுதியும் அளிக்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறை வாழ்வின் ஊற்றிலிருந்து நம்பிக்கையோடு பருகுவோம். நாம் கொண்டாடும் இந்த மறைபொருள் நம்மை மாற்றியமைக்க அனுமதிப்போம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
3: செய்திகள். எழுத்து என்பது உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு செயலாகும் என்றும், அது நாம் யார், எதை நம்புகிறோம், எதற்காக நம்பிக்கை கொள்கிறோம், நாம் கனவு காணும் எதிர்காலம் என்ன என்பதை காட்டுகிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 24 புதனன்று 1926 நிறுவப்பட்ட வத்திக்கான் பதிப்பகத்தின் 100 விழாவையொட்டி உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த எழுத்தாளர்களை திருத்தந்தை புனித 6 அரங்கத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, நூல்கள் மற்றும் எழுத்தின் முக்கியத்துவத்தை சிந்திக்க இது ஒரு சிறப்பான தருணம் என்றும், எழுத்தாளர்கள் தங்கள் பல்வேறு மொழிகளாலும் பாணிகளாலும் சமூகத்திற்கு ஆசிரியர்களாகவும் முன்மாதிரிகளாகவும் விளங்குகின்றனர் என்றும் குறிப்பிட்டார். உண்மை என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு எல்லை அல்ல, பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நன்மை என்று வலியுறுத்திய திருத்தந்தை, இலக்கியம் மனித அனுபவங்களின் முழு பரப்பையும் தன்னுள் கொண்டுள்ளது என்றும், பிறரின் கண்கள் வழியாக உலகை பார்க்க உதவுவதால் இரக்கம், கருணை, பகிர்வு மற்றும் சகோதரத்துவம் உணர்வை வளர்க்கிறது என்றும் எடுத்து காட்டினார். உண்மையை தேடும் இந்த பயணத்தில் இறைவனோடும் அயலாரோடும் நடத்தும் நேர்மையான உரையாடல்களில் உண்மை நமக்கு வெளிப்படுகிறது என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். மேலும், கதாபாத்திரங்களை உருவாக்கும் எழுத்தாளர்கள் மனித வாழ்க்கையின் பல்வேறு பரிணாமங்களை வாசகர்கள் அனுபவிக்க வழிவகுக்கின்றனர் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, மனித வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை தேடும் எழுத்து இறைவனின் இருப்பை உணரச் செய்கிறது என்றும், மனிதர்களின் கதைகள், உறவுகள் மற்றும் வாழ்வனுபவங்கள் வழியாக இறைவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்றும் எடுத்து காட்டினார். இறுதியாக, எங்களுக்கு நீங்கள் தேவை என்று புனித 6 கூறியதை எடுத்து காட்டிய திருத்தந்தை, சமரசம், நட்பு, சந்திப்பு மற்றும் அமைதியின் விதைகளை விதைக்கும் பணியை எழுத்தாளர்கள் தொடர வேண்டும் என்று ஊக்குவித்து, அவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் திருத்தூது ஆசிரை வழங்கி தனது உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார்.
4: திருப்பலியின் போது அருள் பணியாளர்கள் மற்றும் திருத்தொண்டர்கள் மட்டுமே மறைவுரை நிகழ்த்த முடியும் என்பதை வழிபாட்டு முறை மற்றும் திருவருள் சாதன ஒழுங்குமுறைக்கான திருப்பிடத்துறை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஜூன் 17 புதனன்று ஜெர்மனி ஆயர் பேரவையின் தலைவரான ஆயர் ஹைனர் வில்மர் அவர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், திருப்பலியின் போது மறைவுரைக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட பொதுநிலையினர் ஒருவர் மறைவுரையாற்ற அனுமதி கோரி ஜெர்மானிய ஆயர்கள் விடுத்த வேண்டுகோளை திருப்பிடத்துறை நிராகரித்துள்ளது. இந்த முன்மொழிவுக்கு பின்னால் உள்ள மெய்ப்பு பணி சார்ந்த அக்கறைகளை அங்கீகரிக்கும் அதே வேளையில், மறைவுரை என்பது வெறும் ஒழுங்குமுறை சார்ந்த விடயம் மட்டுமல்ல, அது திருவழிபாட்டு முறையில் இயல்பிலேயே வேரூன்றியுள்ளது என்று திருப்பீடம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும், இறைவார்த்தை வழிபாட்டின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கும் மறையுரை நற்செய்தி அறிவிப்புக்கும், திருநிலைப்படுத்தப்பட்ட பணியாளர்களுக்கு திருவருள் சாதனம் வழியாக ஒப்படைக்கப்பட்ட போதிக்கும் பணிக்கும் நெருக்கமான தொடர்புடையது என்றும் திருப்பிடத்துறை தெரிவித்துள்ளது. நற்கருணை கொண்டாட்டத்தின் போது இறைவார்த்தையை அறிவிப்பது திருநிலைப்படுத்தப்பட்ட பணியாளர்களின் அருள் சாதன பணியிலிருந்தும், இறைவார்த்தைக்கும் அருள் சாதனத்திற்கும் இடையிலான ஒற்றுமையிலிருந்தும் பிரிக்க முடியாதது என்றும் திருப்பீடம் வலியுறுத்தியுள்ளது. மறைவுரைகளின் மெய்ப்பு பணி செயல்திறனை மேம்படுத்த அருள் பணியாளர்களுக்கு தொடர் பயிற்சி அளிக்க ஊக்குவித்த அந்த கடிதம், திரு அவை சட்டத்திற்கு உட்பட்டு திருப்பலிக்கு வெளியே பல்வேறு சூழல்களில் பொதுநிலை நம்பிக்கையாளர்கள் நற்செய்தியை அறிவிக்கவும் போதிக்கவும் முடியும் என்பதையும் குறிப்பிட்டுள்ளது.
3: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் தலைமையில் ஜூன் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் இடம்பெறவுள்ள கர்தினால்களுக்கான சிறப்பு கூட்டத்திற்கான நிகழ்ச்சி நிரலை திருப்பிட செய்தி தொடர்பகம் வெளியிட்டுள்ளது. உலகெங்கும் நிலவும் மோதல்கள், அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகள், நல்ல நல்லிணக்கத்தை மேம்படுத்துதல் மற்றும் நற்செய்தி அறிவிப்பில் திரு அவையின் பங்கு உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. ஜபம், மௌனம், சிந்தனை, குழு விவாதங்கள் மற்றும் பொது அமர்வுகள் கொண்ட ஆயர் மாமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கர்தினால்கள் 20 குழுக்களாக பிரிந்து பணியாற்றுவார்கள் என்றும் கூட்டம் முழுவதும் இரகசியத்தன்மையை பேணுவார்கள் என்றும் திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. வரும் ஜூன் 26 வெள்ளியன்று புனித பேதுரு பெருங்கோவிலில் இடம்பெறும் திருப்பலியுடன் தொடங்கும் இந்த கூட்டத்தில் 4 சிந்தனை அமர்வுகள் இடம்பெறும். முதல் அமர்வானது நாம் எந்த மாதிரியான உலகில் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டுள்ளோம் என்ற தலைப்பிலும், இரண்டாவது அமர்வு அதிகார கலாச்சாரம் மற்றும் அன்பின் நாகரிகம் குறித்தும் திரு அவை தலைவர்கள் சிந்திக்க உள்ளனர். ஜூன் 27 சனிக்கிழமை அன்று சமூக பிளவுகள் மற்றும் உள்ளூர் மற்றும் உலகளாவிய திரு அவைகளின் பங்கு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி பொது நலனை உருவாக்குதல் என்ற தலைப்பில் விவாதங்கள் தொடரும். இறுதி அமர்வில் ஆயர் மாமன்றத்தின் செயல்பாடுகள் மற்றும் 2027 முதல் 2028 ஆண்டுகளுக்கான ஆயர் மாமன்ற கூட்டங்களுக்கான தயாரிப்புகள் குறித்து விவாதம் இடம்பெறும்.
4: பன்முகத்தன்மை என்பது அச்சுறுத்தலாக அல்லாமல் மனித வளத்தின் ஊற்றாக கருதப்பட வேண்டும் என்று கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்காடு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜூன் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் ரோமில் உள்ள புனித தாமஸ் அக்வினாஸ் பாப்பிரை பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற ஐரோப்பாவில் பௌத்தர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், சமணர்கள் மற்றும் சீக்கியர்கள் உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் மூலம் சகோதரத்துவத்தை உருவாக்குதல் என்ற தலைப்பிலான இருநாள் மாநாட்டில் உரையாற்றிய போது கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்காடு அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். பல்வேறு மத சமூகங்களுக்கிடையேயான உரையாடல், ஒத்துழைப்பு மற்றும் அனுபவ பரிமாற்றங்கள் மூலம் சகோதரத்துவ பிணைப்பை வலுப்படுத்துவதே இந்த நிகழ்வின் நோக்கமாகும். இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய பல்சமய உரையாடலுக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்காடு அவர்கள் குறிப்பாக போர்கள், வன்முறை, பாகுபாடு மற்றும் வெறுப்பு நிறைந்த உலகில் சகோதரத்துவம் பெரும்பாலும் ஒரு கற்பனையான லட்சியமாகவே பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிட்டார். 1986 ஆண்டில் புனித 2 ஜான்பால் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட அசிசியின் ஊக்கம் முயற்சியை எடுத்துக்காட்டிய கர்தினால் கூவக்காடு அவர்கள் புனித பிரான்சிஸ் அசிசி உலகளாவிய சகோதரத்துவத்தின் நிலையான முன்மாதிரியாக விளங்குகிறார் என்று குறிப்பிட்டார். உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் மூலம் உறவுகளை உருவாக்க வேண்டும் என்ற திருத்தந்தை 14 லியோ அவர்களின் அழைப்பை பற்றி சிந்தித்த கர்தினால் கூவக்காடு அவர்கள் சகோதரத்துவம் என்பது கருத்து வேறுபாடுகளை ஒருவரோடு ஒருவர் இணைந்து மேன்மை பெறுவதற்கான வாய்ப்புகளாக மாற்றும் திறன் கொண்ட ஒரு வாழ்வியல் உண்மை என்று வலியுறுத்தினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல் வாழ்த்துகள், நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இன்று மூன்றாம் செய்யுளுள் மூன்றாம் பகுதியில் அடியெடுத்து வைக்கின்றோம். கல்லார்க்கு இனாய் ஒழுகலும், கால் கொண்ட இல்லாளை கோலால் புடைத்தலும், இல்லம் சிறியாரை கொண்டு புகழும், இம்மூன்றும் அறியாமையால் வரும் கேடு, அறியாமையால் ஏற்படும் கேடு. அவற்றுள் மூன்று இல்லம் சிறியாரை கொண்டு புகழ். சிற்றினம் அவர்கள் அருமையான குணங்களை கொண்டிராத சிறுமை தன்மை உடைய அந்த ஆளுமைகள், அவர்களை எவரேனும் வீட்டுக்குள் அழைத்து வந்தால் அது முறையாகாது, அது அறியாமையால் வரும் கேடு. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டித்தான் அப்படிப்புற ஒரு செய்தி உண்டு. எனவே இங்கு சூழ்ச்சியோடு கயமைத்தன்மையோடு இருக்கிற, தீய எண்ணத்தோடு இருக்கிற ஒருவரை, அந்த சிற்றினம் என்று சொல்லப்படுகிற அவரை இங்கு நாம் நம் வீட்டிற்குள் அறியாமையினால் எடுத்து வந்தாலுமே கூட அந்த அறியாமையினால் கேடு ஏற்படும். வந்தாரை வாழ வைக்கும் தமிழினம், இதுதான் நம்முடைய பெருமை. இருப்பினும் அந்த பெருமைத்தன்மையை மிக தவறாக பயன்படுத்தி நம்மை அப்படியே குறுக்கி விட்டிருக்கிறார்கள். கைபர் போலன் கணவாய் வழியாக நுழைந்த ஆரிய இனம் அவர்கள் இங்கு நுழைந்தது என்பது இங்கு வந்து இந்த தமிழர்களுடைய, இந்த பழம் தொல்குடி மக்களுடைய அந்த அருமையான பண்பு நலன்களையெல்லாம் பார்த்து அவர்கள் அதில் படித்து உயரவில்லை. அதை அப்படியே அவர்கள் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு இங்கு இருக்கிற ஊரில் தொழில் பிரிவுகள், அந்த தொழில் பிரிவுகளையெல்லாம் ஜாதியாக மாற்றி அகமண முறையை கொண்டு வந்து அப்படி பிரித்து பிளவு உண்டாக்கி அவர்கள் ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் என்பது போன்று அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட கயவர்கள் தீயவர்கள் வீட்டுக்குள் வந்தாலும் சரி நாட்டுக்குள் வந்தாலும் சரி அது கேடுதான். எனவே இங்கு ஏதோ அறியாமையினால் அப்படியே வீட்டுக்குள் எவரையும் நாங்கள் அழைக்கிறோம் என்பது அல்ல, அதில் விழிப்பு வேண்டும். திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்பட்டார். இந்த மூன்றினுள் எது முதன்மையான காரணம்? ஏரோதனுடைய ஆசை, ஏரோதியாளுடைய கோபம், சலோமியினுடைய அறியாமை. ஒரு சுழலும் சொற்பொறி நடத்தலாம், மூன்றும் தான் காரணம். சலோமி என்கிற அந்த சிறுமி யாரிடம் ஆலோசனை கேட்டிருக்க கூடாதோ அவளிடம் போய் கேட்கிறார். தன் தாய் தான், ஆனால் அவள் கயமை உள்ளத்தோடு பழிவாங்குகிற எண்ணத்தோடு இருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த சலோமி என்கிற சிறுமி அந்த தாயை தன் உள்ளம் என்னும் வீட்டுக்குள் கொண்டு வருகிறார். அங்கு அந்த கயமைத்தனம், அந்த சூழ்ச்சி வெளிப்படுகிறது. எனவே திருமுழுக்கு யோவாண்டே தலையை இவர் கேட்கிறார். இதை போன்று பல்வேறு வகையான கயமைத்தனங்கள் இங்கு ஊடுருவக்கூடும். வள்ளுவர் குறிப்பிடுவார், சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்துவிடும். யாரெல்லாம் பெருமைக்குரியவங்களாக சிறப்பு மாந்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரியான கயமை உள்ளம் கொண்ட சிற்றினமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய நட்பை தூக்கி தூர வைத்துருவாங்க. அதான் சொன்னாங்க, துஷ்டனை கண்டால் தூர ஓடு என்று. ஆனால் சிற்றினம் படைத்தவர்கள் அவர்கள் இந்த மாதிரியான தகாத அந்த நட்பை உள்ளே கொண்டு வந்து விடுவார்கள் அறியாமையினால். ஆக நாம் பெருமைத்தன்மைக்குரிய பேராற்றல்களாக இங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு தரப்படுகிற அழைப்பு. எல்லாரும் மாந்தர்கள், எல்லாரும் கடவுளின் சாயல்கள், எல்லாருமே கடவுளின் சாயல்களாகத்தான் இங்கு வளர்ந்து உருவாக வேண்டும். இந்த இடத்தை, இந்த மண்ணை இறையாட்சிக்குரிய இடமாக மாற்ற வேண்டும். எல்லாருமே மனமாறுவதற்கான வாய்ப்பு சூழல் உண்டு. மனமாறுவதற்கு வாய்ப்பு சூழலை நாம் மென்மையாக உருவாக்க வேண்டுமே அன்றி இப்பொழுது மனம் மாறாமல் இருக்கிற அவரை உடனடியாக இங்கு வீட்டுக்குள் அழைத்து வருவது என்பது அது பெருங்கேட்டை விளைவிக்கும். எனவே எவருடன் நட்பு பாராட்டினாலும் நட்பு ஆராய்ந்து பாராட்ட வேண்டும் என்பதுதான் நமக்கு சான்றோர் கற்றுத்தந்திருக்கிறார்கள். நல் ஆதனாரும் இதை முன்வைக்கிறார். அந்த வகையில் அறியாமையினால் வருகின்ற அந்த கேடுகளை இந்த செய்யுளில் நல் ஆதனார் இங்கு பதிவு செய்கிறார். ஒன்று, கல்வி அறிவு இல்லாதவரோடு நட்பு பாராட்டுதல். இரண்டு, தனக்கென்று சொந்தமாக வருகை தந்திருக்கிற அந்த மனைவியை கம்பு கொண்டு அடித்தல், புடைத்தல், மூன்று, இத்தகைய சிற்றினமாகவே செயல்படுகிற சிறுமைத்தனம் கொண்டவர்களை வீட்டுக்குள் அழைத்து வருதல். இந்த மூன்றுமே அறியாமையினால் வருகின்ற கேடுகள். விழிப்பு கொள்வோம், விழிப்பு கொள்ள வைப்போம் என்று உறுதியேற்றுக் கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
0: இயேசு காவியம் பாடல் 9. ஸ்நாபக அருளப்பர் சென்ற உரையில் நாசரேத்தின் தச்சுப்பட்டறையில் வளர்ந்த பாலகன் இயேசு உழைப்பின் மேன்மையையும் கீழ்ப்படிதலையும் உலகுக்கு எடுத்து கூறியதைக் கண்டோம். இன்று இயேசுவின் பொதுவாழ்வு தொடங்குவதற்கு முன்னோடியாக திகழ்ந்த ஸ்நாபக அருளப்பரின் வருகையையும் யோர்தான் நதிக்கரையில் நிகழ்ந்த அந்த தெய்வீக திருமுழுக்கு சம்பவத்தையும் விரிவாக காணவிருக்கிறோம். வனாந்தரத்தில் ஒலித்த அந்த ஒற்றை குரல் உலக இரட்சகரின் வருகையை எங்கனம் பரிசாத்தியது என்பதை இப்பாடல் வழி அறிவோம். ஸ்நாபக அருளப்பர் ஆண்டுக்கான இயேசு வளர்ந்த அவ்வண்ணமே திரு அருளப்பர் தாமும் வாழ்ந்து வளர்ந்து வாலிபம் எய்தினார். யோர்தான் நதியின் உயர்தனிக் கரையில் ஞானஸ்நானம் நல்லருள் வழங்கும் சேவை தன்னை அருளப்பர் செய்தார். அவரவர் பாவம் அனைத்தையும் கூறி ஞானஸ்நானம் நன்னீர் பெற்று திரும்பினர். மேலும் தினமும் பெருகினர். நான் அளிக்கின்ற ஞானஸ்நானம் தண்ணீராலே தருவதுதானே. தேவகுமாரன் தருகின்ற முழுக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தில் வருவது என்றார் மக்கள் ஏற்றுக்கொண்டனரே. இயேசுவின் வருகைக்கு முன்னால் வழியை ஆயத்தம் செய்ய வந்தவர் அருளப்பர். இவர் பாலைவனத்தில் வாழ்ந்து இறைவனின் திருவாக்கினை மக்களுக்கு உரக்கச் சொன்னார். ஒட்டக முடியாலான ஆடையையும் தோல் கச்சையையும் அவர் அணிந்திருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு அவர் எளிய வாழ்வை வாழ்ந்து வந்தார். மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அவர் முழக்கமிட்டார். யோர்தான் நதிக்கரையில் மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட அவரிடம் வந்தனர். மனமாறிய மக்களுக்கு அவர் தண்ணீரால் திருமுழுக்கு அளித்து வந்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இறைவனால் அனுப்பப்பட்ட உன்னத மனிதராக திகழ்ந்தார். இயேசுவின் வருகையை அறிவிக்கும் ஒரு குரலாக அவர் வனாந்தரத்தில் ஒளித்தார். யூதேயாவிலும் எருசலேமிலும் இருந்த மக்கள் திரண்டு யோவானை தேடி சென்றனர். அவரது போதனைகளை கேட்டு மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினர். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விடவும் மிகவும் வலிமையானவர். அவருடைய மிதியடிகளின் வாரை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று பணிந்தார். தம்மை தாழ்த்தி கொண்டு கிறிஸ்துவை உயர்த்திய மாபெரும் புனிதர் ஸ்நாபக அருளப்பர். நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். அவரோ உங்களுக்கு தூய ஆவியாலும் நெருப்பாலும் திருமுழுக்கு கொடுப்பார். தமது கையில் முரத்தை ஏந்தி அவர் தமது களத்தை தூய்மையாக்குவார் என்றார். கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்துவிட்டு பதரை நெருப்பில் சுட்டரிப்பார் என்று இறைவனின் தீர்ப்பை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து யோவான் பேசி வந்தார். ஒருநாள் நாசிரத்து ஊரிலிருந்து இயேசுவும் யோர்தான் நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார். யோவானிடம் திருமுழுக்கு பெற விரும்பி அவர் வரிசையில் நின்ற காட்சி உன்னதமானது. இயேசுவை கண்டதும் யோவான் திகைத்து போய், நீரோ என்னிடம் வருவது? நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று பணிவோடு மறுத்தார். ஆனால் இயேசுவோ, இப்பொழுது இதற்கு அனுமதி கொடு என்று மென்மையாக கூறி நீதியை நிறைவேற்ற வேண்டியது அவசியம் என்று இயேசு அவரிடம் எடுத்து கூறினார். அதற்கு இணங்கிய யோவான் உலக இரட்சகர் இயேசுவுக்கு திருமுழுக்கு அளித்தார். இயேசு தண்ணீரை விட்டு வெளியே வந்தபோது விண்ணகம் திறக்கப்பட்டதைக் கண்டார். இறைவனின் ஆவி புறாவடிவில் அவர் மீது இறங்கிய போது ஒரு அற்புதம், இவரே எனது அன்பார்ந்த மைந்தன், இவரால் நான் பூரிப்படைகிறேன் என்று வானிலிருந்து ஒளி கேட்டது. இயேசுவின் பணிவாழ்வு தொடங்குவதற்கு இந்த திருமுழுக்கு ஒரு தொடக்கமாக அமைந்தது. யோவானின் சாட்சியம் இயேசுவே மெசியா என்பதை உலகிற்கு பறைசாற்றியது. யோவான் காட்டிய வழியில் இயேசு தனது நற்செய்தி பணியினை தொடங்கினார். இருளில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு மகா ஒளியாக
3: இயேசு கிறிஸ்து அப்போது தோன்றினார். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் பாலமாக யோவான் அங்கே நின்றார். யோவானின் நேர்மையும் துணிச்சலும் ஏரோது மன்னனின் அநீதியை சுட்டி காட்டியது. தவறு செய்தவர்களைக் கண்டு அஞ்சாமல் கண்டிக்கும் ஆற்றல் யோவானுக்கு இயல்பிலேயே இருந்தது. அவர் சிறைவாசம் அனுபவித்த போதும் தனது விசுவாசத்தில் உறுதியாக நின்றார். இறைவனுக்காக தனது உயிரையே தியாகம் செய்ய அவர் எப்போதும் தயாராக இருந்தார். சத்தியத்திற்காக தலை கொடுத்த அந்த மறைசாட்சியின் வாழ்வு என்றும் போற்றப்படுகிறது. அன்னை மரியாவின் உறவினரான எலிசபெத்தின் மகனே யோவான் என்று அழைக்கப்படும் புனித ஸ்நாபக அருளப்பர் ஆவார். மரியா எலிசபெத்தை சந்திக்க சென்றபோது யோவான் தனது தாயின் வயிற்றில் துள்ளி குதித்தார். கருவிலேயே இறைவனை உணர்ந்த அந்த திருமுழுக்கு யோவான் ஒரு பெரும் பேறு. அவரது பிறப்பு ஒரு அற்புதமாக செக்கரியா மற்றும் எலிசபெத் வாழ்வில் நிகழ்ந்தது. இறைவனின் தூதுவராக புனித யோவான் முன்கூட்டியே உலகிற்கு அறிவிக்கப்பட்டவராவார். இயேசு கிறிஸ்து யோவானை பற்றி பேசும்போது பெரியவர் என்று புகழ்ந்தார். பெண்களிடம் பிறந்தவர்களில் இவரே பெரியவர் என்று இயேசு சான்று பகிர்ந்தார். ஆனாலும் விண்ணரசில் சிறியவர் அவரைவிட பெரியவர் என்று இயேசு எடுத்து கூறினார். யோவான் ஒரு இறையின் விளக்கைப் போல சத்தியத்திற்காக ஒளிவீசி திகழ்ந்தார். மக்கள் அவரது ஒளியில் சிறிது காலம் மகிழ்ந்திருக்க திருவுளம் கொண்டார். திரு அவையின் வரலாற்றில் யோவான் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறார். திருமுழுக்கு என்பது ஒரு புதிய பிறப்பின் அடையாளமாக இன்றும் பின்பற்றப்படுகிறது. பாவங்களை கழுவி தூய வாழ்வை தொடங்கும் ஒரு வாயிலாக இது அமைகிறது. யோவான் தொடங்கிய அந்த சடங்கு இன்று ஒரு அருட்சாதனமாக மாறியுள்ளது. நம்பிக்கையாளர்கள் அனைவரும் கிறிஸ்துவோடு இணைவதற்கு திருமுழுக்கே முதற்படியாகும். யோர்தான் நதிக்கரை இன்றும் ஒரு புனித தலமாக தியானிக்கப்பட்டு வருகிறது. இயேசுவின் எளிமைக்கு அந்த நதிக்கரையில் நடந்த நிகழ்வு ஒரு சான்றாக அமைகிறது. கடவுளின் மகனே மனிதனிடம் திருமுழுக்கு பெற்றது மகா பெரிய தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சியை நாமும் நமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்கிறது காவியம். பணிவே உயர்வுக்கு வழி என்பதை இயேசுவின் திருமுழுக்கு நமக்கு கற்பிக்கிறது. யோவானை பின்பற்றிய சீடர்கள் பலரும் பின்னர் இயேசுவின் பின்னே சென்றனர். இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி என்று யோவான் இயேசுவை சுட்டி காட்டினார். தன்னை பின்பற்றியவர்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்தியது யோவானின் பெருந்தன்மை. அவர் பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும் என்பதே அவரது தாரக மந்திரம். ஒரு உண்மையான தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு யோவான் சிறந்த இலக்கணம்.

0: இலைகள் அகதிகள் குடிபெயர்ந்தோர் மற்றும் சமூகத்தின் ஓரங்கட்டப்பட்ட மக்களுடன் இணைந்து பயணிப்பது கல்வி நிறுவனங்களின் முக்கிய பொறுப்பு என்றும் சமூக நீதியையும் பொதுநலனையும் அடிப்படையாக கொண்ட மாற்றங்களை உருவாக்குவதில் பல்கலைக்கழகங்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். June 25 வியாழனன்று வட அமெரிக்காவின் இயேசு சபை கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் தலைவர்களை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, கல்வி பணியில் அவர்கள் ஆற்றி வரும் சேவைக்கு நன்றி தெரிவித்ததுடன் திரு அவையுடனும் இயேசு சபையுடனும் தங்களது உறவை மேலும் வலுப்படுத்துமாறு அழைப்பு விடுத்தார். இன்றைய உலகம் மதச்சார்பின்மை, வறுமை, குடிபெயர்வு, சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் போன்ற பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட திருத்தந்தை, குறிப்பாக பல இளைஞர்கள் நம்பிக்கையற்ற சூழலில் வாழ்ந்து வருவதாகவும் கவலை தெரிவித்தார். மேலும் இயேசு சபையின் 4 உலகளாவிய திருத்தூது பணி தெரிவுகளை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் பகுத்தறிவின் வழியாக மக்களை இறைவனை நோக்கி வழிநடத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதுடன் மாணவர்கள் மற்றும் கல்வி சமூகத்தினர் கிறிஸ்துவுடன் தனிப்பட்ட உறவை வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்புகளை கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்.
1: விளையாட்டு மனிதரின் உடல், மனம் மற்றும் ஆன்மீக அம்சங்களை ஒருங்கிணைத்து அர்ப்பணிப்பு, ஒற்றுமை மற்றும் நேர்மை போன்ற உயரிய விழுமியங்களை வளர்க்கிறது என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். June 25 வியாழனன்று இத்தாலிய நீச்சல் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் 62வது செட்டே கொல்லி அனைத்துலக நீச்சல் போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் மற்றும் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, விளையாட்டு உடலுக்கும் ஆன்மாவுக்கும் மருந்தாக விளங்குகிறது என்று குறிப்பிட்டார். போட்டி விளையாட்டுகளில் ஒரு வீரரின் மேன்மை அவரது திறமையால் மட்டுமல்ல, அவரை வழிநடத்தும் உயரிய நோக்கங்கள் மற்றும் விழுமியங்களாலும் அளவிடப்படுகிறது என்று திருத்தந்தை கூறினார். நீச்சல் விளையாட்டு தனித்துவமான ஆன்மீக அர்த்தத்தை கொண்டுள்ளது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, நீர் மனித வாழ்வின் ஆதாரத்தை நினைவூட்டுவதோடு கிறிஸ்துவர்களுக்கு திருமுழுக்கு அடையாளமாகவும் கிறிஸ்துவில் கிடைக்கும் புதிய வாழ்வின் அடையாளமாகவும் விளங்குகிறது என்றும் எடுத்து காட்டினார். மேலும் பல்வேறு நாடுகள், மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களை சேர்ந்தவர்கள் ஒரே ஆர்வத்தாலும் பொதுவான விழுமியங்களாலும் ஒன்றிணைவது நம்பிக்கையின் அடையாளம் என்றும், அனைத்துலக விளையாட்டுப் போட்டிகள் மக்களிடையே அமைதியையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கும் வாய்ப்பாக அமைகின்றன என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார்.
0: நோயுற்றோரின் மத்தியில் திரு அவை தனது இருப்பின் மூலம் இரையாட்சியை அறிவிக்கிறது என்றும், மீட்பு என்பது வெறும் கருத்தாக்கம் அல்ல, துன்புறுவோரின் காயங்களை ஆற்றும் செயலிலிருந்தே அது தொடங்குகிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறியுள்ளார். திருத்தந்தையின் சார்பாக திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு காரிதாஸ் அனைத்துலக கூட்டமைப்பின் காரிதாஸ் அமைப்பில் ஆரோக்கியத்திற்கான முழுமையான அணுகுமுறை என்ற தலைப்பிலான நலவாழ்வு மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை தனது ஆன்மீக நெருக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். நோயாளிகளுக்கான நலவாழ்வு பணிகளில் நற்செய்தி விழுமியங்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் ஒத்துழைப்பு மற்றும் ஒருமைப்பாட்டு முயற்சிகளுக்கு இம்மாநாடு புதிய உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் என்று திருத்தந்தை தனது செய்தியில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருவிவிலியத்தில் இயேசு தெய்வீக மருத்துவராக சித்தரிக்கப்படுகிறார் என்றும், மனம், உடல் மற்றும் ஆன்மா சார்ந்த பல்வேறு நோய்களிலிருந்து மக்களை குணப்படுத்தி அவர்களின் துன்பம், அவமானம் மற்றும் தனிமை நிலைகளை போக்கினார் என்றும் திருத்தந்தையின் செய்தி எடுத்துரைக்கிறது.
1: உலகம் வணிகம் மற்றும் போக்குவரத்திற்காக கடல் தொழிலாளர்களை பெரிதும் நம்பியிருந்தாலும், அவர்கள் செய்யும் பணிக்காக மட்டும் அல்லாமல் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்ற முறையில் மரியாதை மற்றும் கவனிப்பிற்கு உரியவர்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கர்தினால் மைக்கேல் செர்னி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ திரு அவைகள், நம்பிக்கையின் துறைமுகங்கள், கடலோடிகளுடன் இணைந்து பயணிக்கும் திரு அவை என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு July 12 அன்று கடல் ஞாயிறு தினத்தை கடைபிடிக்க உள்ளது. இதனை முன்னிட்டு சரக்கு மற்றும் வணிகத்திற்கு அப்பால் கடலின் மனித முகம் என்ற தலைப்பில் வழங்கிய தனது செய்தியில், ஒருங்கிணைந்த மனித முன்னேற்றத்திற்கான திருப்பிடத்துறையின் தலைவரான கர்தினால் மைக்கேல் செர்னி அவர்கள் நீர்நிலைகளை நம்பி வாழும் 18 லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் மாண்பு மற்றும் சவால்களை எடுத்துரைத்தார். மேலும் ஹர்முஸ் நீரிணையில் நிலவும் பதற்றங்கள் உள்ளிட்ட அண்மைய நெருக்கடிகள் மனித குலம் பெருமளவில் கடலோடிகளை சந்தித்திருப்பதை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளன என்று கர்தினால் செர்னி அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல் வாழ்த்துகள், நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இன்று மூன்றாம் செய்யுளுள் மூன்றாம் பகுதியில் அடியெடுத்து வைக்கின்றோம். கல்லார்க்கு இனாய் ஒழுகலும், கால் கொண்ட இல்லாளை கோலால் புடைத்தலும், இல்லம் சிறியாரை கொண்டு புகழும், இம்மூன்றும் அறியாமையால் வரும் கேடு. அறியாமையால் ஏற்படும் கேடு அவற்றுள் மூன்று. இல்லம் சிறியாரை கொண்டு புகழ், சிற்றினம், அவர்கள் அருமையான குணங்களை கொண்டிராத சிறுமை தன்மை உடைய அந்த ஆளுமைகள், அவர்களை எவரேனும் வீட்டுக்குள் அழைத்து வந்தால் அது முறையாகாது, அது அறியாமையால் வரும் கேடு. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டித்தான் அப்படிப்புற ஒரு செய்தி உண்டு. எனவே இங்கு சூழ்ச்சியோடு கயமைத்தன்மையோடு இருக்கிற, தீய எண்ணத்தோடு இருக்கிற ஒருவரை, அந்த சிற்றினம் என்று சொல்லப்படுகிற அவரை இங்கு நாம் நம் வீட்டிற்குள் அறியாமையினால் எடுத்து வந்தாலுமே கூட அந்த அறியாமையினால் கேடு ஏற்படும். வந்தாரை வாழ வைக்கும் தமிழினம், இதுதான் நம்முடைய பெருமை. இருப்பினும் அந்த பெருமைத்தன்மையை மிக தவறாக பயன்படுத்தி நம்மை அப்படியே குறுக்கி விட்டிருக்கிறார்கள். கைபர் போலன் கணவாய் வழியாக நுழைந்த ஆரிய இனம் அவர்கள் இங்கு நுழைந்தது என்பது இங்கு வந்து இந்த தமிழர்களுடைய, இந்த பழம் தொல்குடி மக்களுடைய அந்த அருமையான பண்பு நலன்களையெல்லாம் பார்த்து அவர்கள் அதில் படித்து உயரவில்லை. அதை அப்படியே அவர்கள் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு இங்கு இருக்கிற ஊரில் தொழில் பிரிவுகள், அந்த தொழில் பிரிவுகளையெல்லாம் ஜாதியாக மாற்றி அகமண முறையை கொண்டு வந்து அப்படி பிரித்து பிளவு உண்டாக்கி அவர்கள் ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் என்பது போன்று அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட கயவர்கள் தீயவர்கள் வீட்டுக்குள் வந்தாலும் சரி நாட்டுக்குள் வந்தாலும் சரி அது கேடுதான். எனவே இங்கு ஏதோ அறியாமையினால் அப்படியே வீட்டுக்குள் எவரையும் நாங்கள் அழைக்கிறோம் என்பது அல்ல, அதில் விழிப்பு வேண்டும். திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்பட்டார். இந்த மூன்றினுள் எது முதன்மையான காரணம்? ஏரோதனுடைய ஆசை, ஏரோதியாளுடைய கோபம், சலோமியினுடைய அறியாமை. ஒரு சுழலும் சொற்பொறி நடத்தலாம், மூன்றும் தான் காரணம். சலோமி என்கிற அந்த சிறுமி யாரிடம் ஆலோசனை கேட்டிருக்க கூடாதோ அவளிடம் போய் கேட்கிறார். தன் தாய் தான், ஆனால் அவள் கயமை உள்ளத்தோடு பழிவாங்குகிற எண்ணத்தோடு இருக்கிறாள். அந்த நேரத்தில் இந்த சலோமி என்கிற சிறுமி அந்த தாயை தன் உள்ளம் என்னும் வீட்டுக்குள் கொண்டு வருகிறார். அங்கு அந்த கயமைத்தனம், அந்த சூழ்ச்சி வெளிப்படுகிறது. எனவே திருமுழுக்கு யோவாண்டே தலையை இவர் கேட்கிறார். இதை போன்று பல்வேறு வகையான கயமைத்தனங்கள் இங்கு ஊடுருவக்கூடும். வள்ளுவர் குறிப்பிடுவார், சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்துவிடும். யாரெல்லாம் பெருமைக்குரியவங்களாக சிறப்பு மாந்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரியான கயமை உள்ளம் கொண்ட சிற்றினமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய நட்பை தூக்கி தூர வைத்துருவாங்க. அதான் சொன்னாங்க, துஷ்டனை கண்டால் தூர ஓடு என்று. ஆனால் சிற்றினம் படைத்தவர்கள் அவர்கள் இந்த மாதிரியான தகாத அந்த நட்பை உள்ளே கொண்டு வந்து விடுவார்கள் அறியாமையினால். ஆக நாம் பெருமைத்தன்மைக்குரிய பேராற்றல்களாக இங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு தரப்படுகிற அழைப்பு. எல்லாரும் மாந்தர்கள், எல்லாரும் கடவுளின் சாயல்கள், எல்லாருமே கடவுளின் சாயல்களாகத்தான் இங்கு வளர்ந்து உருவாக வேண்டும். இந்த இடத்தை, இந்த மண்ணை இறையாட்சிக்குரிய இடமாக மாற்ற வேண்டும். எல்லாருமே மனமாறுவதற்கான வாய்ப்பு சூழல் உண்டு. மனமாறுவதற்கு வாய்ப்பு சூழலை நாம் மென்மையாக உருவாக்க வேண்டுமே அன்றி, இப்பொழுது மனம் மாறாமல் இருக்கிற அவரை உடனடியாக இங்கு வீட்டுக்குள் அழைத்து வருவது என்பது அது பெருங்கேட்டை விளைவிக்கும். எனவே எவருடன் நட்பு பாராட்டினாலும் நட்பு ஆராய்ந்து பாராட்ட வேண்டும் என்பதுதான் நமக்கு சான்றோர் கற்றுத்தந்திருக்கிறார்கள். நல் ஆதனாரும் இதை முன்வைக்கிறார். அந்த வகையில் அறியாமையினால் வருகின்ற அந்த கேடுகளை இந்த செய்யுளில் நல் ஆதனார் இங்கு பதிவு செய்கிறார். ஒன்று, கல்வி அறிவு இல்லாதவரோடு நட்பு பாராட்டுதல். இரண்டு, தனக்கென்று சொந்தமாக வருகை தந்திருக்கிற அந்த மனைவியை கம்பு கொண்டு அடித்தல், புடைத்தல், மூன்று இத்தகைய சிற்றினமாகவே செயல்படுகிற சிறுமைத்தனம் கொண்டவர்களை வீட்டுக்குள் அழைத்து வருதல். இந்த மூன்றுமே அறியாமையினால் வருகின்ற கேடுகள். விழிப்பு கொள்வோம், விழிப்பு கொள்ள வைப்போம் என்று உறுதியேற்றுக் கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
3: இயேசு காவியம் பாடல் 9. ஸ்நாபக அருளப்பர் சென்ற உரையில் நாசரேத்தின் தச்சுப்பட்டறையில் வளர்ந்த பாலகன் இயேசு உழைப்பின் மேன்மையையும் கீழ்ப்படிதலையும் உலகுக்கு எடுத்து கூறியதைக் கண்டோம். இன்று இயேசுவின் பொதுவாழ்வு தொடங்குவதற்கு முன்னோடியாக திகழ்ந்த ஸ்நாபக அருளப்பரின் வருகையையும் யோர்தான் நதிக்கரையில் நிகழ்ந்த அந்த தெய்வீக திருமுழுக்கு சம்பவத்தையும் விரிவாக காணவிருக்கிறோம். வனாந்தரத்தில் ஒலித்த அந்த ஒற்றை குரல் உலக இரட்சகரின் வருகையை எங்கனம் பறைசாற்றியது என்பதை இப்பாடல் வழி அறிவோம். ஸ்நாபக அருளப்பர். ஆண்டு காண இயேசு வளர்ந்த அவ்வண்ணமே திரு அருளப்பர் தாமும் வாழ்ந்து வளர்ந்து வாலிபம் எய்தினார். யோர்தான் நதியின் உயர்தனிக் கரையில் ஞானஸ்நானம் நல்லருள் வழங்கும் சேவை தன்னை அருளப்பர் செய்தார். அவரவர் பாவம் அனைத்தையும் கூறி ஞானஸ்நானம் நன்னீர் பெற்று திரும்பினர்

உண்டு. அவர் எளிய வாழ்வை வாழ்ந்து வந்தார். மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அவர் முழக்கமிட்டார். யோர்தான் நதிக்கரையில் மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட அவரிடம் வந்தனர். மனமாறிய மக்களுக்கு அவர் தண்ணீரால் திருமுழுக்கு அளித்து வந்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இறைவனால் அனுப்பப்பட்ட உன்னத மனிதராக திகழ்ந்தார். இயேசுவின் வருகையை அறிவிக்கும் ஒரு குரலாக அவர் வனாந்தரத்தில் ஒளித்தார். யூதேயாவிலும் எருசலேமிலும் இருந்த மக்கள் திரண்டு யோவானை தேடி சென்றனர். அவரது போதனைகளை கேட்டு மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினர். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விடவும் மிகவும் வலிமையானவர், அவருடைய மிதியடிகளின் வாரை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று பணிந்தார். தம்மை தாழ்த்தி கொண்டு கிறிஸ்துவை உயர்த்திய மாபெரும் புனிதர் ஸ்நாபக அருளப்பர், நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியாலும் நெருப்பாலும் திருமுழுக்கு கொடுப்பார். தமது கையில் முரத்தை ஏந்தி அவர் தமது களத்தை தூய்மையாக்குவார் என்றார். கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்துவிட்டு பதரை நெருப்பில் சுட்டரிப்பார் என்று இறைவனின் தீர்ப்பை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து யோவான் பேசி வந்தார். ஒருநாள் நாசிரேத்து ஊரிலிருந்து இயேசுவும் யோர்தான் நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார். யோவானிடம் திருமுழுக்கு பெற விரும்பி அவர் வரிசையில் நின்ற காட்சி உன்னதமானது. இயேசுவை கண்டதும் யோவான் திகைத்து போய், நீரோ என்னிடம் வருவது, நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று பணிவோடு மறுத்தார். ஆனால் இயேசுவோ, இப்பொழுது இதற்கு அனுமதி கொடு என்று மென்மையாக கூறி நீதியை நிறைவேற்ற வேண்டியது அவசியம் என்று இயேசு அவரிடம் எடுத்து கூறினார். அதற்கு இணங்கிய யோவான் உலக இரட்சகர் இயேசுவுக்கு திருமுழுக்கு அளித்தார். இயேசு தண்ணீரை விட்டு வெளியே வந்தபோது விண்ணகம் திறக்கப்பட்டதை கண்டார். இறைவனின் ஆவி புறா வடிவில் அவர் மீது இறங்கிய போது ஒரு அற்புதம், இவரே எனது அன்பார்ந்த மைந்தன், இவரால் நான் பூரிப்படைகிறேன் என்று வானிலிருந்து ஒளி கேட்டது. இயேசுவின் பணிவாழ்வு தொடங்குவதற்கு இந்த திருமுழுக்கு ஒரு தொடக்கமாக அமைந்தது. யோவானின் சாட்சியம் இயேசுவே மெசியா என்பதை உலகிற்கு பறைசாற்றியது. யோவான் காட்டிய வழியில் இயேசு தனது நற்செய்தி பணியினை தொடங்கினார். இருளில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு மகா ஒளியாக இயேசு கிறிஸ்து அப்போது தோன்றினார். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் பாலமாக யோவான் அங்கே நின்றார். யோவானின் நேர்மையும் துணிச்சலும் ஏரோது மன்னனின் அநீதியை சுட்டி காட்டியது. தவறு செய்தவர்களைக் கண்டு அஞ்சாமல் கண்டிக்கும் ஆற்றல் யோவானுக்கு இயல்பிலேயே இருந்தது. அவர் சிறைவாசம் அனுபவித்த போதும் தனது விசுவாசத்தில் உறுதியாக நின்றார். இறைவனுக்காக தனது உயிரையே தியாகம் செய்ய அவர் எப்போதும் தயாராக இருந்தார். சத்தியத்திற்காக தலை கொடுத்த அந்த மறைசாட்சியின் வாழ்வு என்றும் போற்றப்படுகிறது. அன்னை மரியாவின் உறவினரான எலிசபெத்தின் மகனே யோவான் என்று அழைக்கப்படும் புனித ஸ்நாபக அருளப்பர் ஆவார். மரியா எலிசபெத்தை சந்திக்க சென்றபோது யோவான் தனது தாயின் வயிற்றில் துள்ளி குதித்தார். கருவிலேயே இறைவனை உணர்ந்த அந்த திருமுழுக்கு யோவான் ஒரு பெரும் பேறு. அவரது பிறப்பு ஒரு அற்புதமாக செக்கரியா மற்றும் எலிசபெத் வாழ்வில் நிகழ்ந்தது. இறைவனின் தூதுவராக புனித யோவான் முன்கூட்டியே உலகிற்கு அறிவிக்கப்பட்டவராவார். இயேசு கிறிஸ்து யோவானை பற்றி பேசும்போது பெரியவர் என்று புகழ்ந்தார். பெண்களிடம் பிறந்தவர்களில் இவரே பெரியவர் என்று இயேசு சான்று பகிர்ந்தார். ஆனாலும் விண்ணரசில் சிறியவர் அவரைவிட பெரியவர் என்று இயேசு எடுத்து கூறினார். யோவான் ஒரு இறையின் விளக்கைப் போல சத்தியத்திற்காக ஒளிவீசி திகழ்ந்தார். மக்கள் அவரது ஒளியில் சிறிது காலம் மகிழ்ந்திருக்க திருவுளம் கொண்டார். திரு அவையின் வரலாற்றில் யோவான் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறார். திருமுழுக்கு என்பது ஒரு புதிய பிறப்பின் அடையாளமாக இன்றும் பின்பற்றப்படுகிறது. பாவங்களை கழுவி தூய வாழ்வை தொடங்கும் ஒரு வாயிலாக இது அமைகிறது. யோவான் தொடங்கிய அந்த சடங்கு இன்று ஒரு அருட்சாதனமாக மாறியுள்ளது.
நம்பிக்கை.

நேயர்களர்கள் அனைவரும் கிறிஸ்துவோடு இணைவதற்கு திருமுழுக்கே முதற்படியாகும். யோர்தான் நதிக்கரை இன்றும் ஒரு புனித தலமாக தியானிக்கப்பட்டு வருகிறது. இயேசுவின் எளிமைக்கு அந்த நதிக்கரையில் நடந்த நிகழ்வு ஒரு சான்றாக அமைகிறது. கடவுளின் மகனே மனிதனிடம் திருமுழுக்கு பெற்றது மகா பெரிய தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சியை நாமும் நமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்கிறது காவியம். பணிவே உயர்வுக்கு வழி என்பதை இயேசுவின் திருமுழுக்கு நமக்கு கற்பிக்கிறது. யோவானை பின்பற்றிய சீடர்கள் பலரும் பின்னர் இயேசுவின் பின்னே சென்றனர். இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி என்று யோவான் இயேசுவை சுட்டி காட்டினார். தன்னை பின்பற்றியவர்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்தியது யோவானின் பெருந்தன்மை. அவர் பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும் என்பதே அவரது தாரக மந்திரம். ஒரு உண்மையான தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு யோவான் சிறந்த இலக்கணம்.

0: செய்திகள்.
1: ஏழைகள், அகதிகள், குடிபெயர்ந்தோர் மற்றும் சமூகத்தின் ஓரங்கட்டப்பட்ட மக்களுடன் இணைந்து பயணிப்பது கல்வி நிறுவனங்களின் முக்கிய பொறுப்பு என்றும், சமூக நீதியையும் பொதுநலனையும் அடிப்படையாக கொண்ட மாற்றங்களை உருவாக்குவதில் பல்கலைக்கழகங்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். June 25 வியாழனன்று வட அமெரிக்காவின் இயேசு சபை கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் தலைவர்களை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, கல்வி பணியில் அவர்கள் ஆற்றி வரும் சேவைக்கு நன்றி தெரிவித்ததுடன் திரு அவையுடனும் இயேசு சபையுடனும் தங்களது உறவை மேலும் வலுப்படுத்துமாறு அழைப்பு விடுத்தார். இன்றைய உலகம் மதச்சார்பின்மை, வறுமை, குடிபெயர்வு, சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் போன்ற பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட திருத்தந்தை, குறிப்பாக பல இளைஞர்கள் நம்பிக்கையற்ற சூழலில் வாழ்ந்து வருவதாகவும் கவலை தெரிவித்தார். மேலும் இயேசு சபையின் 4 உலகளாவிய திருத்தூது பணி தெரிவுகளை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் பகுத்தறிவின் வழியாக மக்களை இறைவனை நோக்கி வழிநடத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதுடன், மாணவர்கள் மற்றும் கல்வி சமூகத்தினர் கிறிஸ்துவுடன் தனிப்பட்ட உறவை வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்புகளை கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார்.
0: விளையாட்டு மனிதரின் உடல், மனம் மற்றும் ஆன்மீக அம்சங்களை ஒருங்கிணைத்து அர்ப்பணிப்பு, ஒற்றுமை மற்றும் நேர்மை போன்ற உயரிய விழுமியங்களை வளர்க்கிறது என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். June 25 வியாழனன்று இத்தாலிய நீச்சல் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் 62வது செட்டே கொல்லி அனைத்துலக நீச்சல் போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் மற்றும் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, விளையாட்டு உடலுக்கும் ஆன்மாவுக்கும் மருந்தாக விளங்குகிறது என்று குறிப்பிட்டார். போட்டி விளையாட்டுகளில் ஒரு வீரரின் மேன்மை அவரது திறமையால் மட்டுமல்ல, அவரை வழிநடத்தும் உயரிய நோக்கங்கள் மற்றும் விழுமியங்களாலும் அளவிடப்படுகிறது என்று திருத்தந்தை கூறினார். நீச்சல் விளையாட்டு தனித்துவமான ஆன்மீக அர்த்தத்தை கொண்டுள்ளது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, நீர் மனித வாழ்வின் ஆதாரத்தை நினைவூட்டுவதோடு கிறிஸ்துவர்களுக்கு திருமுழுக்கு அடையாளமாகவும் கிறிஸ்துவில் கிடைக்கும் புதிய வாழ்வின் அடையாளமாகவும் விளங்குகிறது என்றும் எடுத்து காட்டினார். மேலும் பல்வேறு நாடுகள், மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களை சேர்ந்தவர்கள் ஒரே ஆர்வத்தாலும் பொதுவான விழுமியங்களாலும் ஒன்றிணைவது நம்பிக்கையின் அடையாளம் என்றும், அனைத்துலக விளையாட்டுப் போட்டிகள் மக்களிடையே அமைதியையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கும் வாய்ப்பாக அமைகின்றன என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார்.
1: நோயுற்றோரின் மத்தியில் திரு அவை தனது இருப்பின் மூலம் இரையாட்சியை அறிவிக்கிறது என்றும், மீட்பு என்பது வெறும் கருத்தாக்கம் அல்ல, துன்புறுவோரின் காயங்களை ஆற்றும் செயலிலிருந்தே அது தொடங்குகிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறியுள்ளார். திருத்தந்தையின் சார்பாக திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு காரிதாஸ் அனைத்துலக கூட்டமைப்பின் காரிதாஸ் அமைப்பில் ஆரோக்கியத்திற்கான முழுமையான அணுகுமுறை என்ற தலைப்பிலான நலவாழ்வு மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை தனது ஆன்மீக நெருக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். நோயாளிகளுக்கான நலவாழ்வு பணிகளில் நற்செய்தி விழுமியங்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் ஒத்துழைப்பு மற்றும் ஒருமைப்பாட்டு முயற்சிகளுக்கு இம்மாநாடு புதிய உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் என்று திருத்தந்தை தனது செய்தியில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருவிவிலியத்தில் இயேசு தெய்வீக மருத்துவராக சித்தரிக்கப்படுகிறார் என்றும், மனம், உடல் மற்றும் ஆன்மா சார்ந்த பல்வேறு நோய்களிலிருந்து மக்களை குணப்படுத்தி அவர்களின் துன்பம், அவமானம் மற்றும் தனிமை நிலைகளை போக்கினார் என்றும் திருத்தந்தையின் செய்தி எடுத்துரைக்கிறது.
0: உலகம் வணிகம் மற்றும் போக்குவரத்திற்காக கடல் தொழிலாளர்களை பெரிதும் நம்பியிருந்தாலும், அவர்கள் செய்யும் பணிக்காக மட்டும் அல்லாமல் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்ற முறையில் மரியாதை மற்றும் கவனிப்பிற்கு உரியவர்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கர்தினால் மைக்கேல் செர்னி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ திரு அவைகள், நம்பிக்கையின் துறைமுகங்கள், கடலோடிகளுடன் இணைந்து பயணிக்கும் திரு அவை என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு July 12 அன்று கடல் ஞாயிறு தினத்தை கடைபிடிக்க உள்ளன. இதனை முன்னிட்டு சரக்கு மற்றும் வணிகத்திற்கு அப்பால் கடலின் மனித முகம் என்ற தலைப்பில் வழங்கிய தனது செய்தியில், ஒருங்கிணைந்த மனித முன்னேற்றத்திற்கான திருப்பிடத்துறையின் தலைவரான கர்தினால் மைக்கேல் செர்னி அவர்கள் நீர்நிலைகளை நம்பி வாழும் 18 லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் மாண்பு மற்றும் சவால்களை எடுத்துரைத்தார். மேலும் ஹர்மூஸ் நீரிணையில் நிலவும் பதற்றங்கள் உள்ளிட்ட அண்மைய நெருக்கடிகள் மனித குலம் பெருமளவில் கடலோடிகளை சந்தித்திருப்பதை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளன என்று கர்தினால் செர்னி அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.